சேர்த்து காத்து தப்ப இருக்கிற தசை என்ன பார்த்து அதுட்டிக்கு திஹாட்டு தப்ப ஒதுக்கிற முட்டி என்ன பார்த்து அழகல்ல ஹாட்டு என்ன இழுக்குது அவளோட சேர்த்து மனசுல பூட்டு அதை உடச்சிட்டு நுழைஞ்சிட்டா நேத்து.

தள்ளி போற ஏண்டி ஏண்டி என தள்ளி போற ஏண்டி ஏண்டி என தள்ளி போற இப்ப ஏண்டி ஏண்டி என தள்ளி போற நான் சும்மா இருந்தேன் வேலை வீடு வெட்டி என் கிட்ட வந்தா அவ சுத்தி சுத்தி பாசத்தால என துன்புறுத்தி இப்ப வச்சுக்கிட்ட அவ கட்டு கட்டி என்ன காணா போன ஒரு அத்தி பட்டி உன்னை பார்த்தனால இப்ப பத்திக்குச்சு சாஜகானா போல தூரம் மண்ணு பட்டி காதலுக்குண்ணா பத்தி பத்தி.

0: Rakita 107.9.
1: Kita dadah tako final authority layu jangka ingat setakul biarang.
2: விடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியைக் கொள்ள இருப்பிடமே சொல்லியாய்க் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.